0: ஒலி நயம். காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம்
1: உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

0: தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 9 நாட்களை அவனுடைய அருளால் கழிக்க வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யௌமுல் நஹர், யௌமுல் ஈத் அறுத்து பலியிடக்கூடிய இந்த ஈதுல் அதுஹாவுடைய தினத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈதுல் அதுஹாவுடைய தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படி எமக்கு பணித்திருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த நாளை மகிழ்ச்சியுடைய நாளாக, அவனுடைய அன்பும் அருளும் முழுமையாக நிரம்பி இருக்கக்கூடிய நாளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இந்த ஆண்டில் எம்முடைய சமூகத்தில் ஹஜ் செய்த எம்முடைய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம் சமூகம் படுகின்ற கஷ்டங்கள் இன்னல்களை நீக்கி அல்லாஹ் இந்த சமூகத்துடைய வெற்றிக்கு உதவி செய்வானாக. மகிழ்ச்சியோடு இந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய அமல்களை அங்கீகரிக்கட்டும். தகப்பல் அல்லாஹு மின்னா வமின்கும். இறுதியாக இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லா, அல்லாஹ்விற்காக உங்கள் எல்லோரையும் நேசிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: உங்கள் முஸ்லிம் வானொலி புதிய பொலிவுடன் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு கூட இந்த வானொலியை ஷேர் பண்ணுங்க. முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.

0: عليكم ورحمة الله وبركاته. الله أكبر، الله أكبر، الله أكبر، لا إله إلا الله، الله أكبر، الله أكبر، الله أكبر، ولله الحمد. கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 9 நாட்களை அவனுடைய அருளால் கழிக்க வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யௌமுல் நஹர் யௌமுல் ஈத் அறுத்து பலியிடக்கூடிய இந்த ஈதுல் அதுஹாவுடைய தினத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈதுல் அதுஹாவுடைய தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படி எமக்கு பணித்திருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த நாளை மகிழ்ச்சியுடைய நாளாக, அவனுடைய அன்பும் அருளும் முழுமையாக நிரம்பி இருக்கக்கூடிய நாளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இந்த ஆண்டில் எம்முடைய சமூகத்தில் ஹஜ் செய்த எம்முடைய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம் சமூகம் படுகின்ற கஷ்டங்கள் இன்னல்களை நீக்கி அல்லாஹ் இந்த சமூகத்துடைய வெற்றிக்கு உதவி செய்வானாக. மகிழ்ச்சியோடு இந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய அமல்களை அங்கீகரிக்கட்டும். தகப்பல் அல்லாஹு மின்னா வமின்கும். இறுதியாக இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லா, அல்லாஹ்விற்காக உங்கள் எல்லோரையும் நேசிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலி புதிய பொலிவுடன் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு கூட இந்த வானொலியை ஷேர் பண்ணுங்க. முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.

0: عليكم ورحمة الله وبركاته. الله أكبر، الله أكبر، الله أكبر، لا إله إلا الله، الله أكبر، الله أكبر، الله أكبر، ولله الحمد. கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 9 நாட்களை அவனுடைய அருளால் கழிக்க வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யௌமுல் நஹர் யௌமுல் ஈத் அறுத்து பலியிடக்கூடிய இந்த ஈதுல் அதுஹாவுடைய தினத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈதுல் அதுஹாவுடைய தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படி எமக்கு பணித்திருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த நாளை மகிழ்ச்சியுடைய நாளாக, அவனுடைய அன்பும் அருளும் முழுமையாக நிரம்பி இருக்கக்கூடிய நாளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இந்த ஆண்டில் எம்முடைய சமூகத்தில் ஹஜ் செய்த எம்முடைய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம் சமூகம் படுகின்ற கஷ்டங்கள் இன்னல்களை நீக்கி அல்லாஹ் இந்த சமூகத்துடைய வெற்றிக்கு உதவி செய்வானாக. மகிழ்ச்சியோடு இந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய அமல்களை அங்கீகரிக்கட்டும். தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும். இறுதியாக இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லாஹ், அல்லாஹ்விற்காக உங்கள் எல்லோரையும் நேசிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: உங்கள் முஸ்லிம் வானொலி புதிய பொலிவுடன் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு கூட இந்த வானொலியை ஷேர் பண்ணுங்க. முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.

0: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியோடு நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக காலை 7 மணி.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
2: அனைத்து விதமான IT தீர்வுகளும் ஒரே இடத்தில்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0-143. தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775757560.
2: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசிலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
0: உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.
3: அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வலில்லாஹில் ஹம்த். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 9 நாட்களை அவனுடைய அருளால் கழிக்க வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யௌமுல் நஹர், யௌமுல் ஈத் அறுத்து பலியிடக்கூடிய இந்த ஈதுல் அதுஹாவுடைய தினத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈதுல் அதுஹாவுடைய தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படி எமக்கு பணித்திருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த நாளை மகிழ்ச்சியுடைய நாளாக, அவனுடைய அன்பும் அருளும் முழுமையாக நிரம்பி இருக்கக்கூடிய நாளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இந்த ஆண்டில் எம்முடைய சமூகத்தில் ஹஜ் செய்த எம்முடைய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம் சமூகம் படுகின்ற கஷ்டங்கள் இன்னல்களை நீக்கி அல்லாஹ் இந்த சமூகத்துடைய வெற்றிக்கு உதவி செய்வானாக. மகிழ்ச்சியோடு இந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய அமல்களை அங்கீகரிக்கட்டும். தகப்பல் அல்லாஹு மின்னா வமின்கும். இறுதியாக இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லா, அல்லாஹ்விற்காக உங்கள் எல்லோரையும் நேசிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலி புதிய பொலிவுடன் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு கூட இந்த வானொலியை ஷேர் பண்ணுங்க. முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
4: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் சிறப்பு ஒலிபரப்பில் ஹஜ் பெருநாளுடைய சிறப்பு ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹஜ் பெருநாள் ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்க இருக்கின்றோம். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கமானது ஜெர்மனியிலிருந்து கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இந்த ஜும்மா குத்துபா உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அல் ஹாஃபிஸ் யாசிர் அவர்கள்.
5: الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد

صدق اللہ العظیم. وقال النبی صلی اللہ علیہ وسلم الحج عرفہ. صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم. விண்ணையும் மண்ணையும் படைத்து இவ்விரண்டுக்கு மத்தியிலும் இவ்விரண்டுக்கு அப்பாலும் எண்ணி கணக்கிட முடியாத படைப்பினங்களை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி போஷித்துக் கொண்டிருக்கும் ஏதோ வல்லவனாம் அந்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபால் தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மௌஃபிரத்தை சுருந்தருவானாக. புனிதமிகு ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகையை நிறைவேற்றி வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கரியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய நாள் ஈதுல் அஹாவுடைய திருநாளுடைய தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் என்பது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுவர்க்கத்தில் இருந்து இறக்கிய ஒரு ஆட்டின் மூலமாக பாதுகாத்த அந்த நிகழ்வை இன்றைய நாள் நம் எல்லோருக்கும் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது. உலகமும் இன்றைய நாள் அந்த நிகழ்வை பேசிக் கொண்டிருக்கின்றது. கரியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வாழ்க்கையில் பல கட்டங்களில் சோதிக்க தொடங்கினார். அந்த கட்டங்களில் ஒன்றுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனைவி ஹாஜரையும் பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்காவுடைய அந்த வனாந்தரத்திலே பாலைவனத்திலே விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தாவத்துக்காக செல்ல வேண்டும் என்ற அந்த கட்டளை அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுவிட்டு முழு உலகமும் பிரிந்தார்கள் தாவத்துக்காக. பல காலங்கள் சென்றதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், எனது மனைவியையும் பிள்ளையையும் பார்க்க வேண்டும் என்று கேட்டபொழுது அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை நோக்கி தன்னுடைய மகனையும் மனைவியையும் பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இடையிலே ஒரு கனவு கண்டார்கள். தனது மகன் இஸ்மாயிலை அறுப்பதை போல் நபிமார்களுடைய கனவு என்பது அது அல்லாஹ்வுடைய வழியாகத்தான் இருக்கும். நபிமார்களுடைய கனவுகளிலே ஷைத்தான்களுக்கு விளையாட முடியாது, ஷைத்தான்களால் எதையும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய கட்டளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவின் மூலமாக சொல்லப்பட்டது. மகனை அறுக்க வேண்டும் என்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை நோக்கி வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு மகனை பார்க்கின்றார்கள். மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 10-11 வயது பிள்ளையை அழைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள்,

அருமை மகனே, உன்னை அறுப்பதை போல கனவு கண்டேன், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? உன்னை அறுப்பதை போல கனவு கண்டேன், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன மகனே என்று கேட்ட பொழுது, ஹாஜர் வளர்த்த வளர்ப்பு, ஹாஜர் வளர்த்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா?

பாப்பா, உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள், என்னை பொறுமையாளர்களில் கண்டுகொள்ளுவீர்கள். சின்ன பிள்ளை சொல்லுகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே ஒரு கேள்வி வருகிறது. ஏன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அறுக்கும்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னார்? ஒரு மகனை, தன்னுடைய மகன் இஸ்மாயிலை அறுக்கும்படி ஏன் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான் என்ற கேள்வி வருகிறது. இதற்கான பதில் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல காலங்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. பல ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் இருந்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு சாலிஹான ஒரு பிள்ளையை தாய் என்று துஆ கேட்டார். சாலிஹான ஒரு பிள்ளையை தாய் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹ் வயதான காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்மாயில் என்ற பிள்ளை அல்லாஹ் கொடுத்தார். அந்த பிள்ளை மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெரும் சந்தோஷம் அடைந்தார், பெரும் சந்தோஷம் அடைந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அந்த அன்பு வைத்திருந்தார்கள். அதனாலதான் நாம் அவர்களை சோதிப்பதற்காக இப்ராஹிமுடைய உள்ளத்தில் மகனுடைய பாசமா அல்லாஹ்வுடைய கட்டளையா என்பதை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த விடயத்தை செய்யும்படி சொன்னார். இந்த விடயத்தை செய்வதற்கு முன் வந்தார்கள். அதனாலதான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஹலீலாக தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பராக அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை இப்பொழுது அறுப்பதற்காக வேண்டி கொண்டு செல்கிறார்கள். இன்றைய நாள் நம் எல்லோருக்கும் தெரியும், துல்ஹஜ்ஜுடைய துறை பத்தாம் நாள். மக்காவிலே ஹாஜிகள் எல்லோரும் ஜம்ராத்திலே கல்லறிவதற்காக வேண்டி போவார்கள். நேற்றிரவு முஸ்தலிபாவிலே தங்கியிருப்பார்கள். முஸ்தலிபாவை முடித்துவிட்டு இன்று சுபமோடி ஹாஜிகள் எல்லோரும் மினாவுக்கு செல்வார்கள் ஜம்ராத்திலே கல்லடிப்பதற்காக. அந்த ஜம்ராத்துக்கு போகின்ற வழியில் தான் ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையில் ஒரு கூடாரம் போன்ற ஒன்று, சின்ன ஒரு கூடாரம் போன்ற ஒன்றை கட்டியிருக்கிறார்கள். அந்த இடத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுப்பதற்காக கூட்டி சென்ற இடம் அதுதான். இன்றும் அந்த இடம் இருக்கிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டிக் கொண்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், முகம் குப்பர படுக்க வைத்தார்கள் அறுப்பதற்காக. முகம் குப்பர படுக்க வைத்தார்கள், முகம் வழங்கினால் அறுக்க முடியாது, முகம் குப்பர படுக்க வைத்தார்கள் அறுப்பதற்காக. எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்த பொழுதுதான் அல்லாஹ்

உங்களுடைய கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள், உங்களுடைய கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இன்ன ஆதாரம் இது தெளிவான சோதனை இல்லை, பலா உங்களை சோதிப்பதற்காக நாம் இவ்வாறு செய்தோம். உங்களுடைய உள்ளத்தில் மகன் இஸ்மாயிலுடைய பாசம் இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீங்கள் அடிபடுகிறீர்களா என்பதை பார்ப்பதற்காக நாம் சோதிப்பதற்காக இவ்வாறு செய்தோம் என்று சொல்லிவிட்டம்மா. சுவர்க்கத்தில் இருந்து ஒரு ஆட்டை அல்லாஹ் இறக்கி கொடுத்தான், இதை குர்பான் கொடுங்கள் இப்ராஹிம். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுக்க அழைத்த பொழுது மகன் சொன்ன பதில் என்ன, அந்த மகன் கட்டுப்பட்ட முறை என்ன? இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய இந்த சம்பவத்திலே நமக்கு பல நூறு படிப்பினைகள் பொதிந்திருக்கிறது. இந்த சம்பவங்களை நாம் யோசிப்போமாக இருந்தால் பல்வேறு விதமான படிப்பினைகள் இந்த சம்பவத்துக்குள் இருக்கிறது. ஹாஜர் வளர்த்த வளர்ப்பும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வளர்ப்பிலே வெளிப்பட்டது. அதனாலதான் ஒரு சமூகத்தில் முதுகெலும்புகள் அந்த சமூகத்தில் வாழக்கூடிய பெண்கள், அந்த பெண்களின் மடிகளில் வளரக்கூடிய பிள்ளைகள் ஒழுங்காக வளர வேண்டுமாக இருந்தால் ஒரு தாய் சிறந்தவனாக இருக்க வேண்டும். ஒரு தாய் சிறந்தவனாக இருக்கும் பொழுதுதான் அந்த பிள்ளை சிறந்த ஒரு பிள்ளையாக இந்த உலகத்திலே வளர ஆரம்பிக்கும். அதே போன்று ஒரு குடும்பம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தியாகம் செய்யும் பொழுதுதான் அந்த குடும்பத்தில் அல்லாஹ் சிறந்த பரம்பரைகளை அல்லாஹ் உருவாக்குவான், நல்லவர்களை சாலிஹானவர்களை அல்லாஹ் உருவாக்குவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ என்ன, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், சாலிஹான பிள்ளையை தான். ஏன் சாலிஹான பிள்ளை இல்லாமல் இன்று எத்தனையோ பேருக்கு தலைகீழான பிள்ளைகள் கிடைத்ததால் வருத்தப்படுகிறார்களா இல்லையா? அதனாலதான் அல்லாஹ்விடத்தில் சாலிஹான பிள்ளையை கேட்க வேண்டும். அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு சாலிஹான மனைவி இருக்க வேண்டும், மனைவி சாலிஹான ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அந்த மனைவி சிறந்தவராக மாறுவதற்கு ஒரு கூட்டினுடைய சூழல் மார்க்கத்துடைய சூழலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் பேசப்படுகின்ற வீடுகளாக, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைகள் நிறைவேற்றப்படுகின்ற வீடுகளாக நம்முடைய வீடுகள் மாறும் பொழுதுதான் நம்முடைய குடும்பம் சிறந்த ஒரு குடும்பமாக மாறும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி ஹாஜர், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், சாரா, இத்தனை பேருடைய தியாகம்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் நபியாக ஆக்கினான். அதே போன்று மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய அல்லாஹ் நபியாக ஆக்கினான். நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் தான் முழு நபிமார்களையும் அல்லாஹ் கொண்டு வந்தார். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், முழு நபிமார்களும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்தவர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்த ஒரே ஒரு நபி, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு குடும்பத்தின் தியாகம், அந்த குடும்பத்தில் பல நூறு நபிமார்கள், பல நூறு நபிமார்கள், அந்த குடும்பத்துடைய சூழல் மார்க்கத்துடைய சூழலாக இருந்தது. பல சோதனைகளை அல்லாஹ் கொடுத்த பொழுதும் மனைவி ஹாஜர், சாரா அந்த சோதனைகளை கணவனோடு சேர்ந்து ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் பல சோதனைகளை கொடுத்தார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல கலிமாக்களை கொண்டு சோதித்தோம், பல சோதனைகளை கொண்டு சோதித்தோம். ஒன்று ரெண்டு சோதனைகள், ஆகப்பெரிய சோதனை 80 வயதில் அல்லாஹ் சொன்னான் சத்னா செய்யுங்கள். 80 வயதில் சத்னா செய்வதென்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபட்டார்கள். அனைத்து சோதனைகளிலும்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாஸ் ஆகினார்கள். பாஸ் ஆன பொழுதுதான், வெற்றி அடைந்த பொழுதுதான் அல்லாஹ் சொன்னான், உங்களை மக்களுக்கு தலைவனாக போகிறேன், இமாமாக போகிறேன். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், எனது பரம்பரையிலும் நபிமார்களை உருவாக்கு, தலைவர்களை உருவாக்கு. அல்லாஹ் சொன்னான், அநியாயக்காரர்களை நான் தலைவர்களாக ஆக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். கண்ணியத்துக்குரியவர்களே, அத்தனை சோதனைகளுக்கும் பிறகுதான் அல்லாஹ் காபத்துல்லாவை கட்டும்படி அனுமதி கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து அந்த காபத்துல்லாவை கட்டினார்கள். இன்று வரை எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அவர்களுடைய பெயர் சொல்லப்படுகிறதா இல்லையா? கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் கடந்தும் இன்று ஹஜ்ஜிக்கு மக்கள் போகிறார்களா இல்லையா? மக்கள் போகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிவிட்டு ஜபல் அபி குவைஸ் என்ற மலைக்கு மேல் ஏறி அல்லாஹ் சொன்னான், மக்களை அழையுங்கள், ஹஜ்ஜிக்காக அழையுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜிக்காக அழைத்தார்கள், மக்களை ஹஜ் செய்ய வாருங்கள் என்று அழைத்தார்கள். அந்த நேரம் சொல்லுகிறார்கள், ரூஹுகளாக இருந்த ரூஹுகள் லப்பைக் என்று சொன்னது. நாமெல்லாம் ரூமுகளாக இருந்திருந்தோம் ஆலம் அருவாகிலே, லப்பைக் என்று சொன்னார்கள். யாரெல்லாம் லப்பைக் என்று சொல்லவில்லையோ அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்காது என்று சொல்லப்படுகிறார்கள். இத்துணை தியாகங்களுக்கு பிறகுதான் அந்த குடும்பத்தின் அந்த தியாகத்தை வெளிப்படுத்துகின்ற வகையாக அல்லாஹ் இந்த ஹஜ்ஜையும் இந்த குர்பானியையும் அல்லாஹ் அமைத்திருக்கின்றார். அதனால் இதிலே நாம் பல்வேறு விதமான படிப்பினைகளை எடுத்துக் கொள்ளலாம். இந்த நேரம் சுருக்கமான நேரம் என்பதால் சுருக்கிக் கொள்கிறேன். ஆக பெரிய தியாகம் என்ன தெரியுமா? நம்முடைய குடும்பங்களை மார்க்கத்துடைய சூழலுக்குள் எடுக்க வேண்டும். நம்முடைய வீடுகளுக்குள் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுகள் பேசப்பட வேண்டும். அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுகள் நம்முடைய வீடுகளுக்குள் பேசப்பட வேண்டும். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகள் நமது வீடுகளுக்குள் இருக்க வேண்டும். வீட்டுக்குள் படமும் பாட்டும் ஹராமானவைகளும் இருக்குமாக இருந்தால் நம்முடைய பரம்பரைகள் நாசமாகும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வீடுகளை மார்க்கத்தின் சூழலான வீடுகளாக மாற்ற வேண்டும். நாம் வாழக்கூடிய பிரதேசத்தை மார்க்கம் உள்ளவர்களின் பிரதேசமாக மாற்ற வேண்டும். இந்த டுசுடோவை பொறுத்தவரையிலே எத்தனையோ தமிழ் பேசக்கூடிய சகோதரர்கள் குடும்பங்கள் இருக்கிறது. இங்கு நாம் ஒரு மார்க்கத்துடைய சூழலை ஏற்படுத்த வேண்டும். மார்க்கத்துடைய ஒரு சூழல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். மாதா மாதம் மாதாந்த ஈஜுமா என்ற பெயரிலே நடந்து கொண்டிருக்கிறது. பக்கத்து பக்கத்து சிட்டிகளிலே நடக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் இங்கேயும் நடக்க இருக்கின்றோம். இங்கு இருக்கக்கூடியவர்கள் பக்கத்தில் நடக்கக்கூடிய சிட்டிகளுக்கு குடும்பங்களை கூட்டி வர வேண்டும். அந்த மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்ள வேண்டும். மனைவிமார்கள் குர்ஆனுடைய ஹதீஸுடைய மார்க்கத்துடைய சபைகளிலே கலந்து கொள்ளும் பொழுதுதான் அவர்களும் மார்க்கமுடையவர்களாக மாறுவார்கள். நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் அடிக்கடி பயான் நிகழ்ச்சிகள் இருக்கும். பெண்கள் பயான், அந்த பயான், இந்த பயான் என்று அடிக்கடி மார்க்கத்துடைய விடயங்கள் நடக்கும். ஆனால் இந்த நாட்டை பொறுத்தவரையில் அப்படி எந்த ஏற்பாடுகளும் கிடையாது. ஏனென்றால் நாட்டுடைய சூழலும் அமைப்பும் நாம் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு திசைகளிலே வாழ்வதால் அசிரமமான ஒரு காரியம். ஆனாலும் மாதத்தில் ஒருமுறை நடக்கக்கூடிய இந்த மாதாந்த நிகழ்ச்சிக்காக வேண்டியாவது நாம் நேரத்தை ஒதுக்கி மாதத்தில் ஒரு நாள் ஒரு மணித்தியாரம் வந்து உட்கார்ந்து குர்ஆனை ஹதீஸை கேட்டு படித்து விட்டு போவோமாக இருந்தால் அதை பார்க்கின்ற நமது பிள்ளைகளும் எதிர்காலத்தில் இதுதான் நம்முடைய கலாச்சாரம், இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும் என்ற படிப்பினைகளை அந்த பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்கள். சிறந்த ஒரு மார்க்கத்துடைய சூழலை நாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் உருவாக்கலாம். இதற்காக ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஆண்கள், ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய பெண்களும் இதற்கு தயாராக வேண்டும். மாதத்தில் ஒரு நாளா பரவாயில்லை, போவோம், கேட்போம், படிப்போம் என்ற சிந்தனை நமக்குள் வருவோமாக இருந்தால் அப்பொழுதுதான் வீட்டுக்குள் மார்க்கத்துடைய சூழல் உருவாகும். வீட்டுக்குள் மார்க்கத்துடைய சூழல் உருவாகினால் நாம் வாழக்கூடிய பிரதேசங்கள்
மார்க்கம் உள்ளவர்களாக நாம் எல்லோரையும் அந்த சூழல் மாற்றும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய முயற்சிகளை பொருந்திக் கொள்வானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் இஸ்லாத்துக்காக செய்த தியாகத்தை போன்றி யா அல்லாஹ் எந்த விதமான மனக்கசப்புகளும் இன்றி உனது மார்க்கத்துக்காக தியாகம் செய்யக்கூடிய மனதை நம் அனைவர்களுக்கும் தந்தருவாயாக. எங்களது பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த உயர்ந்த தினத்திலே எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரிவாயாக. எங்களது நோய்களை கஷ்டங்களை பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக. கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவோடு எங்களது உயிர்கள் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வாஸ்து தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan 'abduhu wa rasuluhu amma ba'd faqad qala Allah subhanahu wa ta'ala fi kitabihi al-karim بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وقال النبي صلى الله عليه وسلم حفت الجنة بالمكارم وحفت النار بالشهوات أقول قولي هذا وأستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه.

0: آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين.
1: நேர்கள் இதுவரை ஹஜ் பெருநாள் சிறப்பு குத்துபா பிரசங்கம் கேட்டீர்கள். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கமானது ஜெர்மனியிலிருந்து கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இந்த ஜும்மா குத்துபா உரையினை வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அல் ஹாஃபிஸ் யாசிர் அவர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியின் 24 மணி நேர ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம்
3: வாழ்க்கைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வலில்லாஹில் ஹம்த். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 9 நாட்களை அவனுடைய அருளால் கழிக்க வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யௌமுல் நஹர் யௌமுல் ஈத் அறுத்து பலியிடக்கூடிய இந்த ஈதுல் அதுஹாவுடைய தினத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈதுல் அதுஹாவுடைய தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படி எமக்கு பணித்திருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த நாளை மகிழ்ச்சியுடைய நாளாக, அவனுடைய அன்பும் அருளும் முழுமையாக நிரம்பி இருக்கக்கூடிய நாளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இந்த ஆண்டில் எம்முடைய சமூகத்தில் ஹஜ் செய்த எம்முடைய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம் சமூகம் படுகின்ற கஷ்டங்கள் இன்னல்களை நீக்கி அல்லாஹ் இந்த சமூகத்துடைய வெற்றிக்கு உதவி செய்வானாக. மகிழ்ச்சியோடு இந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய அமல்களை அங்கீகரிக்கட்டும். தகப்பல் அல்லாஹு மின்னா வமின்கும். இறுதியாக இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லா, அல்லாஹ்விற்காக உங்கள் எல்லோரையும் நேசிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
4: உங்கள் முஸ்லிம் வானொலி புதிய பொலிவுடன் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு கூட இந்த வானொலியை ஷேர் பண்ணுங்க. முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
3: வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வலில்லாஹில் ஹம்த். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 9 நாட்களை அவனுடைய அருளால் கழிக்க வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யௌமுல் நஹர் யௌமுல் ஈத் அறுத்து பலியிடக்கூடிய இந்த ஈதுல் அதுஹாவுடைய தினத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈதுல் அதுஹாவுடைய தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படி எமக்கு பணித்திருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த நாளை மகிழ்ச்சியுடைய நாளாக, அவனுடைய அன்பும் அருளும் முழுமையாக நிரம்பி இருக்கக்கூடிய நாளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இந்த ஆண்டில் எம்முடைய சமூகத்தில் ஹஜ் செய்த எம்முடைய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம் சமூகம் படுகின்ற கஷ்டங்கள் இன்னல்களை நீக்கி அல்லாஹ் இந்த சமூகத்துடைய வெற்றிக்கு உதவி செய்வானாக. மகிழ்ச்சியோடு இந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய அமல்களை அங்கீகரிக்கட்டும். தகப்பல் அல்லாஹு மின்னா வமின்கும். இறுதியாக இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லா, அல்லாஹ்விற்காக உங்கள் எல்லோரையும் நேசிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
4: உங்கள் முஸ்லிம் வானொலி புதிய பொலிவுடன் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு கூட இந்த வானொலியை ஷேர் பண்ணுங்க. முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்

0: ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகள் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஹஜ் பெருநாள் சிறப்பு ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹஜ் பெருநாள் சிறப்பு மார்க்க குத்துபா பிரசங்கம் கேட்க இருக்கின்றோம். இந்த குத்துபா உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முர்ஷித் முலாஃபர் ஹுமைதி அவர்கள்.
2: அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه الا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل الا ان سلعه الله غاليه الا ان سلعه الله الجنه او كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இறைக்கமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கௌனைன் காதமுல் நபியீன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகைக்காக வேண்டி சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறான். அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த ஈதுல் அல்ஹாவுடைய அதே மாதிரி ஈதுல் ஃபித்ருடைய பிறநாளுடைய நாள் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா சுன்னத்தாக வைத்திருக்கக்கூடிய அந்த தக்பீரின் மூலமாக அல்லாஹ் பெரிய ஒரு பாடம் ஒன்று படிச்சுட்டார். அந்த தக்பீர்ல நாம் ஓதக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஅதா வநஸர அப்தா வஹஸமல் அஹ்சாப வஹ்தா. அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய குதிரத்தை பத்தி பேசுறான், அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய வல்லமையை பத்தி பேசுறான், அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய மகத்துவத்தை பத்தி அவனுடைய சக்தியை பத்தி அல்லாஹ் பேசுறான். ஒவ்வொரு மூமினுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அதை பேசுமாறு அல்லாஹ் ஏவுறான். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா ஒருவன் என்பதாக நீங்க சொல்லுங்க. அஞ்சஸ வஅதா அவன் எந்த வாக்க தந்தானோ அந்த வாக்க அவன் பூர்த்தி ஆக்கினான் என்பதாக சொல்லுங்க. வநஸர அப்தா அவன் அவன்டா வநஸர அப்தா அவன் அவன்

ஒத்துக்கொள்ள கஷ்டமாக இருந்துச்சு. உம்ராக்கு போனவங்க அந்த உம்ராக்கு போன நேரத்துல உம்ரா செய்யறது கூட இல்லை. மார்க்கத்துக்கு எதிராக இருந்தாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தாங்க, முஸ்லிம்களுக்கு எதிராக இருந்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உம்ராக்கு போனவர்களுக்கு உம்ரா செய்வதற்கு கூட இல்லை. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஒப்பந்தம் செய்யறாங்க. அந்த ஒப்பந்தமே முஸ்லிம்களுக்கு அது எதிரான ஒரு ஒப்பந்தம் மாதிரி தான் இருந்துச்சு. சஹாபாக்கள்ல சிலர்கள் வந்து கேட்டாங்க, நாங்க ஹக்கில் இருக்கிறோமா யா ரசூலல்லாஹ்? ஓ யா ரசூலல்லாஹ், நாங்க ரசூலல்லாஹ் சொன்னாங்க நாங்க ஹக்கில தான் இருக்கிறோம். அவர்கள் பாத்தில்ல இருக்கிறாங்களா யா ரசூலல்லாஹ்? அவர்கள் பாத்தில்ல தான் இருக்கிறாங்க. அப்ப என்னத்துக்கு பயப்படணும் யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்டாங்க. எந்த அளவுக்கு கேட்டாங்கன்னா, எங்க உண்மையான ரசூலா என்பதாக கேட்டாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுமையாக இருங்க, நீங்க பொறுமையாக இருங்க. ரபுல் ஆலமீன் அவன் சக்தி வாய்ந்தவன், அவன் வல்லம் உள்ளவன், அவன் குதிரத்துள்ளவன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எல்லாமே உம்ரா செய்யாம திரும்பி வராங்க. இஸ்லாத்துடைய சட்டத்தை அமுல்படுத்த இயலாத நிலைமையில, வெளிரங்கமாக பார்த்தா தோல்வியுடைய நிலைமையில திரும்பி வராங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத் இறக்குறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, நாங்க உங்களுக்கு ஒரு பகிரங்கமான வெற்றியை தந்துட்டோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். சஹாபாக்கள் கேக்குறாங்க, அடே உம்ராக்கு போன நாங்க உம்ரா செய்யாம திரும்பி வாரோம், இது வெற்றியா, இது வெளிரங்கமா தோல்விதானே என்றதுதான் உள்ளம் சொல்லுது. ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களுக்கு நாங்க வெற்றியை தந்துட்டோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வெறும் மூணே மூணு வருடங்களுக்குள்ள நீங்க போனது உம்ரா செஞ்சிட்டு மறுவ திரும்பி வாரத்துக்கு அவர்களுடைய ஆட்சிக்கு கீழே. ஆனா மூணு வருடத்துக்குள்ள அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அந்த மக்காவுடைய வெற்றியே உங்களுக்கு தந்துட்டான் என்பதாக வரலாறுகளுக்கு காட்டுது. அந்த நேரத்துல மக்காக்கு நுழையக்கூடிய நேரத்துல கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின தக்பீர் தான், லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தா. 10,000 படையோட அந்த மக்காக்குள்ள நுழையிறாங்க. அந்த நேரத்துல அல்லாஹ் ஒருவன், வஅன்ஜஸ வஅதா, அவனுடைய வாக்கு அவன் பூர்த்தியாக்கினான். நீங்க இஸ்லாத்துக்கு எதிராக வந்தீங்க, நீங்க மார்க்கத்துக்கு எதிராக வந்தீங்க, நீங்க அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக வந்தீங்க, நீங்க முஸ்லிம்களுக்கு எதிராக வந்தீங்க. அன்ஜஸ வஅதா, அவன் அவன் வாக்கு அவன் பூர்த்தியாக்கி காட்டினான். வநஸர அப்தா, அவன் அவன் அடிமைக்கு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பெயரை கூட சொல்லல. ஏன் பெயரை சொல்றதுக்கு கூட நான் லாயிக் இல்ல. ஏனெண்டா, வஹஸமல் அஹ்சாப வஹ்தா, அவன் தனித்தவனாக இருந்து எல்லாம் படைகளை அவன் தோல்வடிக்க வச்சார். அப்ப முஹம்மத் என்ன செஞ்சார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? முஹம்மத் ஒன்றுமே செய்யல. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த தக்பீரை தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரெண்டு பெருநாட்கள்ல எங்களுக்கு ஒரு சுன்னத்தான ஒரு அமலாக வச்சிருக்கிறான். அவன் குதிரத்துள்ளவன், வெளிரங்கமாக தோல்வி மாதிரி இருக்கலாம், வெளிரங்கமாக கேவலம் மாதிரி இருக்கலாம், ஆனா அவன் அவன் தீன பாதுகாக்கக்கூடியவன், அவன் முஸ்லிம்களை பாதுகாக்கக்கூடியவன், அவன் அவன் குர்ஆன பாதுகாக்கக்கூடியவன். நானும் நீங்களும் திட்டம் போட்டாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அடைய முடியாத வெற்றிகளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடைய வைப்பான் என்பதை, அவன் குதிரத்தை, அவன் சக்திய, அவன் வல்லமைய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து காட்டினார். அதுதான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப முதலாவதாக வஹி இறங்கிச்சோ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பயந்துட்டாங்க, அதண்டுட்டாங்க, நடுங்குறாங்க, போர்வையால போத்தி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா செல்றான், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், ஏ போர்வைய போத்தி கொண்டிருக்க கூடியவரே, கும் ஃபஅன்ஸிர், நீங்க எழும்புங்க, அல்லாஹ்வை பத்தி மக்களுக்கு சொல்லுங்க. ரப்பக ஃபகப்பிர், உங்களோட ரப்ப பத்தி, அவன் மகத்துவத்தை பத்தி, அவன் குதிரத்தை பத்தி, அவன் வல்லமைய பத்தி மக்களுக்கு எடுத்து காட்டுங்க யா ரசூலல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே அந்த அல்லாஹுடைய நம்பிக்கை ஏண்ட உள்ளத்துல, உங்களோட உள்ளத்துல வர வேண்டும் என்பதை தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். அவன் எதை நாடுறானோ அதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அவன் எதை நாடுறானோ அந்த முறையில தான் அவன் படைப்பான். அவன் யாருக்கு நாடுறானோ அவனுக்கு வழிகாட்டுவான். அவன் யார நாடுறானோ அவனை வழிகேட்டுல போடுவான். அவன் யார நாடுறானோ அவனை கண்ணியப்படுத்துவான். அவன் யார நாடுறானோ அவனை அல்லாஹ் இழிவாக்க தான் செய்வான். அவன் யாருக்கு நாடுறானோ ரிஸ்க விசாலமாக தருவான்.

0: அவன் யாருக்கு நாடுறானோ ரிஸ்க அவன் கட்டுப்பாட்டோட தான் தருவான். வாஹ்யா அவன் நாடினா உயிரை கொடுப்பான், அவன் நாடினா மௌத்தாக்குவான். அவன் நாடினா சந்தோஷப்படுத்துவான், அவன் நாடினா கவலைப்படுத்துவான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்தில் எது நடக்குது? மாஷா அல்லாஹு கான் வமாஷா அகான் ஃபி வக்தில் லதீஷா அலா வஜ்ஹில் லதீஷா மின் கைரி ஜியாதத்தின் வலா நுக்ஸான் வலா தக்கதும் வலா தாஅஹுர் வமா லம் யஷா லம் யகுன். உலகத்தில் என்ன நடக்குது? மாஷா அல்லாஹு கான் வமாஷா அகான், அவன் எதை நாடினானோ அதை தான் உலகத்துல நடாத்தி கொண்டிருக்கிறான். ஃபி வக்தில் லதீஷா அலா வஜ்ஹில் லதீஷா, அவன் நாடினத நாடின நேரத்துல, அவன் நாடினத நாடின முறையில, மின் கைரி நுக்ஸான், அவன் நாடினதை விட அதிகமாகவோ, அவன் நாடினதை விட குறையாகவோ, அவன் நாடினதை விட முந்தியோ, அவன் நாடினதை விட பிந்தியோ உலகத்தில் ஒன்றும் நடக்காது. வமலம் யஷா லம் யகுன், அவன் எதை நாடலையோ அது முழு உலகத்தில் உள்ள ஆட்சிகள் ஒன்று சேர்ந்தாலும், சூப்பர் பவர்ஸ் ஒன்று சேர்ந்தாலும், மனிதர்கள் ஒன்று சேர்ந்தாலும், ஜின்கள் ஒன்று சேர்ந்தாலும், அவன் எதை நாடலையோ அது உலகத்தில் நடக்கவே நடக்காது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த ரப்புல் ஆலமீனுடைய குதிரத், அவனுடைய வல்லம, அவனுடைய சக்தி எங்களுடைய உள்ளத்துல வர வேண்டும் என்பதுதான் இந்த பெருநாளுடைய தக்தீர் எங்களுக்கு படிச்சு தருவது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவன் படைத்தவன், அவன் பரிபாலிக்க கூடியவன், அவன் போஷிக்க கூடியவன். முழு உலகத்துல எவ்வளவு பெரிய சக்திகள் இதுக்கு முன்னாலேயும் நாங்கள் கண்டிருக்கிறோம். ஃபிரௌன் அளித்த ரப்பு, நம்ரூத் அளித்த ரப்பு, காரூன் அளித்த ரப்பு, ஆத் கூட்டத்தார்கள் அளித்த ரப்பு, சமூத் கூட்டத்தார்கள் அளித்த ரப்பு, ரப்புல் ஆலமீன் எவ்வளவு சந்தர்ப்பங்களை தந்தான். ஏண்ட தீனோட விளையாடவாராயா, ஏண்ட மார்க்கத்தோட விளையாடவாராயா, ஏண்ட நபிமார்களோட விளையாடவாராயா? ரப்புல் ஆலமீன் அவனுடைய குதிரத்தை 1400 வருடங்களுக்கு முன்னாலே இருந்து முந்தின உம்மத்தார்களுக்கு அல்லாஹ் காட்டி கொண்டிருக்கிறான். எனவே அந்த ரப்புல் ஆலமீனுடைய நம்பிக்கை, அவனுடைய வல்லம எங்களோட உள்ளத்துல வரதான். வல்லாஹி செல்றேன், எனக்கும் உங்களுக்கும் கஷ்டமான காலமாக இருக்கலாம், சிரமமான காலமாக இருக்கலாம், ஆனா இந்த கஷ்டத்துக்குள்ளையும் ரப்புல் ஆலமீன், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவ்வளவு வல்லம் உள்ளவனுக்கு எங்களுக்கு ரிஸ்க தாரது அவனுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் அல்ல. அவன் சில நெருக்கடிகளை ஏன் உண்டாக்குறான் என்றா, எங்கட படிப்பினைக்காக வேண்டிதான். 3 வருடங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஷுஅப் அபி தாலிப்ல அப்படியே பாய்காட் பண்ணிட்டு 3 வருடங்கள் முஸ்லிம்கள் ஒதுக்கி வச்சாங்க. எந்த சாப்பாடும் இல்ல, எந்த தண்ணியும் இல்ல, எந்த வசதியும் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அப்படி வச்சான் ஏனெண்டா, முழு உம்மத்தார்களுக்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டி. சில சிரமங்கள் வரும், ஆனா அதுக்கு பின்னால நாங்க வெற்றிக்கு மேல வெற்றிய தரதான் செய்வோம், என்னுடைய வல்லமைய காட்டதான் செய்வோம் என்பத அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா காட்டுறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த பிறநாளுடைய நாள் எங்களுக்கு தரக்கூடிய ஆக பெரிய பாடம் தான் தக்பீர். அந்த தக்பீருடைய கருத்தே அல்லாஹு அக்பர், அவன்தான் பெரியவன், அவன்தான் குதிரத்துள்ளவன், அவன்தான் சக்தி உள்ளவன் என்பது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரி இந்த ஹஜ்ஜுடைய அமல் இருக்குது, அது எங்களுக்கு படித்து தரக்கூடிய இன்னொரு முக்கியமான அமல் தான் அந்த அரஃபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி ஹஜ், அந்த ஹஜ்ஜத்துல் விதால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழு உம்மத்தார்களை சஹாபாக்களை முன்னுக்கு வச்சு கொண்டு 3 நாட்கள் தொடர்ச்சியாக ஒரே பயானை செஞ்சாங்க. ஒரு சில மாற்றங்களோட அரஃபாவுடைய நாள் பயான் செஞ்சாங்க, பிறநாளுடைய நாள் பயான் செஞ்சாங்க, அதுக்கு அடுத்த நாள் பயான் செஞ்சாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, ஒரே மெசேஜ், சில சில விடயங்களை கூட்டி குறைச்சி சொன்னாங்க. ஆனா ஒரே ஒரு மெசேஜ் என்னென்னா, இன்ன இன்ன திமாஅக்கும் வ அம்பாலக்கும் வ அஅராலக்கும் ஹராமுன் அலைக்கும், உங்களுடைய ரத்தம், உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய மானம், ஒவ்வொரு முஸ்லிமுடைய ரத்தம், ஒவ்வொரு முஸ்லிமுடைய மானம், ஒவ்வொரு முஸ்லிமுடைய பொருட்கள் நாங்க பரிசுத்தமானதாக ஆக்கியிருக்கிறோம் என்பதாக இட் இஸ் சேக்ரட் என்பதாக சொன்னாங்க. ஒவ்வொருத்தருடைய ரத்தம் அடுத்தவருக்கு ஹலால் ஆகாது, ஒவ்வொருத்தருடைய பொருள் அடுத்தவருக்கு ஹலால் ஆகாது, ஒவ்வொருத்தருடைய மானம் அடுத்தவர்களுக்கு ஹலால் ஆகாது. எனவே எப்படி சொன்னாங்கண்டா, வபலதிக்கும் ஹாதா வஷஹரிக்கும் ஹாதா, இந்த காபாவை விட ஒரு மூமினுடைய கண்ணியம் பொறுமதியானது, இந்த காபாவை விட ஒரு மூமினுடைய மானம் பொறுமதியானது, ஒரு இந்த தாபாவிட ஒரு மூமினுடைய பொருட்கள் அவருடைய இரத்தம் பொறுமதியானது. எனவே எப்படி இந்த காபா பொறுமதியோ மகத்துவமானதோ, இந்த ஊரு மக்கா மகத்துவமானதோ, அதே மாதிரி ஷஹரிக்கும் ஹாதா இந்த ஹஜ்ஜுடைய மாதம் எவ்வளவு மகத்துவமானதோ, அதே மாதிரி அரஃபா இந்த பூமி எவ்வளவு மகத்துவமானதோ, அதை விட ஒரு மூமினுடைய கண்ணியம், ஒரு மூமினுடைய பொருள், ஒரு மூமினுடைய இரத்தம் இந்த காபா விட, இந்த ஹரமை விட, இந்த மக்கா விட, இந்த மாதத்தை விட, இந்த நாளை விட கண்ணியமானது என்பதை படித்து தந்தாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இரண்டாவது ஆக முக்கியமான மெசேஜ், முதலாவது அல்லாஹ், அல்லாஹுடைய வல்லமைய கண்ணியத்தை உள்ளத்துல ஆழமாக போட்டு போங்கோ. ரெண்டாவது, ஒவ்வொரு மூமினும் அடுத்த மூமின மதிச்சு நடந்து போங்கோ என்பத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்தாங்க. எனவே ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு மஹல்லாவாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, ஒத்துமையாக சமாதானமாக விட்டு கொடுப்போட நாங்க வாழ்றது இருக்கிறதே, இதுதான் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹஜ்ஜுடைய அமல் செய்யக்கூடிய நேரத்துல ஹஜ்ரல் அஸ்வதை பேய்த்து தொட்டு மோந்து கொள்றது ஒரு சுன்னத்தான அமல். ஆனா அந்த சுன்னத்தை நான் செய்யக்கூடிய நேரத்துல ரெண்டு பேரை தள்ளோனும், மூணு பேரை இழுக்கோனும், ரெண்டு பேரோட கால்குள்ளால போகணும், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த சுன்னத்தை செய்வதற்காக வேண்டி நீங்க ரெண்டு பேரை தள்ளி மூணு பேரை இழுத்து அந்த ஹராத்தை செய்யறது இருக்குதே, இஸ்லாம் ஒரு நாளும் அனுமதிக்காது. நீங்க சுன்னத்தை விட்டுடுங்க, ஆனா ஹராத்தை செய்ய போவானம் என்பதாக இஸ்லாம் சொல்லுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த காபா எவ்வளவு புனிதமான காபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மக்காவுடைய வெற்றி கிடைச்சதுக்கு பின்னால, மக்காவுடைய வெற்றி கிடைச்சதுக்கு பின்னால் என்றா என்ன, ஆட்சி எங்கட கையில இருக்குது. அந்த நேரத்துல அம்மா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்களோட உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. சில உலமாக்கள் சிலதாங்க மடியில படுத்து கொண்டிருந்தாங்க, அந்த காபாவை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல சொன்னாங்க, யா ஆயிஷா இன்ன கௌமக்கி லௌலா அன்ன கௌமக்கி ஹதீசு அஹதின் பில் ஜாஹிலியா ஔ கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா, இந்த மக்கள், உங்களுடைய இந்த கௌம், இந்த கூட்டத்தார்கள் இருக்கிறாங்களே, இவங்க இப்பதான் புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, இப்பதான் ஷிர்க விட்டுட்டு வந்திருக்கிறாங்க, இப்பதான் குஃப்ர விட்டுட்டு வந்திருக்கிறாங்க, இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க, இஸ்லாத்தை சரியா விளங்கி கொள்ள இல்ல, இப்படி இல்லாட்டி நான் இந்த காபா ஃபுல்லா உடைச்சி கீழே இருந்து நான் கட்டுவேன், ரெண்டு கதவுகளை வைப்பேன், ஹிஜ்ரே இஸ்மாயில விசாலமாக்குவேன், ஏன் நான் செய்யாம இருக்கிறேன் என்றா, நான் இப்ப செய்ய போன நெண்டா உம்மத்துல பெரிய பிழை உண்டாகும் என்பதாக சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க என்றா, இந்த காபா ஏண்ட கையில தான் ஆட்சி இருக்குது, ஆனாலும் இந்த காபால நான் கைய வைக்க மாட்டேன், ஏனென்றா மக்கள் இன்னும் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு தயார் இல்ல, ஹக்கு தான், ஆனாலும் நான் செய்ய மாட்டேன். ஏன், உம்மத்துடைய ஒத்துமை இந்த காபாவிட முக்கியமானது, இந்த காபாவிட உம்மத்துடைய ஒத்துமை முக்கியமானது என்பதை எடுத்து காட்டுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே உம்மத்துடைய ஒத்துமைக்காக வேண்டி சில விட்டு கொடுப்புகளை செய்ததிருக்கிறதே, இது எங்களுக்கு இந்த காபா வச்சியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தாராங்க. மர்வான் இப்னு ஹக்கம் என்று செல்லக்கூடியவர் கவர்னராக இருக்கக்கூடிய நேரத்துல அவர் இதே மாதிரி ஒரு ஹொத்துபா ஒன்றுக்காக வேண்டி, பெருநாளுடைய நாள் ஹொத்துபாவுக்காக வேண்டி வாரார். ஒரு சஹாபி முன் சஃபல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், அபு சயீதின் ஹுத்ரி ரழியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நீங்க எல்லாமே இப்ப பாத்தீங்க, முதலாவதாக தொழுகை நடந்துச்சு, அதுக்கு பின்னால் இப்ப ஹொத்துபா நடக்குது. எனவே சுன்னத்தென்ன, முதலாவது தொழுகை, ரெண்டாவது ஹொத்துபா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜுமாவுடைய நாள் முதலாவது ஹொத்துபா, ரெண்டாவது தொழுகை. மர்வான் இப்னு ஹக்கம் என்ன செஞ்சிட்டார், அப்படியே வந்து ஒரு அடியிலே மெம்பருக்கு மேல ஏற பார்த்தார். அபு சயீதின் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லது இன்னொருத்தர் அப்படியே ஜுப்பாவால பிடிக்கிறாங்க, முதலாவது சுன்னத் தொழுகை என்பதாக அப்படியே தட்டிட்டு, உங்களோட காலம் முடிஞ்சிட்டு ஏண்ட காலம், எனவே அப்படியே மெம்பருக்கு மேல ஏறிட்டார். ஹொத்துபாவை செஞ்சுட்டு தான் தொழுந்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சுன்னத்துக்கு மாற்றம் செய்றார். அபு சயீதின் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட சிலர்கள் வந்து கேட்டாங்க, ஒரு சஹாபியா இருக்கிறீங்க, ரசூலுல்லாஹ நேரடியாக பார்த்து வர இருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய தவறு நடக்குது, ஏன் வாய பொத்தி கொண்டிருக்கிறீங்க, ஏன் எலும்பி போகல என்பதாக கேட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஏழுமெண்டா செயலால தடுக்குங்க, ஏழுமெண்டா சொல்லால தடுக்குங்க, இல்லாட்டி உங்களோட உள்ளத்தால் அதை வெறுத்துடுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் எலும்பி போனேன்டா, ஒரு சஹாபி நான் எலும்பி போனேன்டா, என்னையோட ஒரு கூட்டம் அப்படியே பிரிஞ்சு வந்துடும், அந்த நேரத்துல எங்கட உம்மத் ரெண்டாக பிழைஞ்சிட்டோம் என்பதாக சொன்னான். எனக்கு நல்ல விளங்குது, சொன்னதுக்கு ஒரு மாற்றம் நடக்குது, ஆனா நான் எலும்பி பெய்துட்டேன்டா, பெருநாளுடைய நாள் இந்த மஸ்ஜிதுக்குள்ள உம்மத் ரெண்டாக பிழைஞ்சிடும், அதற்காக வேண்டி நான் மௌனமாக இருந்தேன் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய பாடம். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போறாங்க அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திப்பதற்காக வேண்டி, அல்லாஹுடைய பேசுவதற்காக வேண்டி. ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டு போறாங்க, திரும்பி வந்து பார்த்தா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மாற்ற வணங்கி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஷிர்க் நடந்து கொண்டிருக்கு. ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை கண்ட மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரொம்ப கவலை, ரொம்ப கோபம். தாடியால புடிச்சு, நெத்தி முடியால புடிச்சு அதட்டி கேட்டாங்க, ஹாரூன் கொஞ்சம் வந்து எனக்கு சொல்ல இருந்துச்சு. ஏன் சொல்லாம இருந்தீங்க? இந்த மக்கள் ஷிர்க்ல இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. என்ன வார்த்தை தெரியுமா சொன்னாங்க? இன்னி ஹஷீது அன் தகூல فرقت بين بني اسرائيل மூசா என்ன தாடியால என்ன முடியால புடித்து நீங்க இழிக்க வானம், நான் என்ன பயந்துட்டேன்டா, நான் என்ன பயந்துட்டேன்டா, நான் சும்மா சரி இந்த மக்களை விட்டுட்டு வந்தேன்டா, நான் மட்டுமல்ல இந்த பனு இஸ்ரவேல் ரெண்டாக பிரியும் என்பதாக. நான் இப்ப அவங்களோட இருக்கிறேன், அவங்க தவறு செய்யறாங்க தான், ஆனா நான் திருத்தி கொண்டிருக்கிறான், ஆனா நான் எலும்பி உங்களே தேடி வந்துட்டேன்டா, என்னையோட ரெண்டாவது ஒரு கூட்டம் அப்படியே பிரிஞ்சு வந்துடும், நான் பயந்துட்டேன், நீங்க சொல்லுவீங்க என்று. ஹாரூன் கொஞ்சம் நான் வரக்காட்டி பொறுமையா இருக்கேன்ச்சு, நீங்க ஏன் உம்மத்தை பிழைச்சிட்டீங்க, ஏன் நீங்க விட்டு வந்தீங்க என்று கேட்பீங்க என்ற பயத்துக்காக வேண்டிதான் அவங்களோட இருந்தேன் என்பதாக சொன்னான். அதோட மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கையெடுத்துட்டாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்டான். ஷிருக்ல குஃபர்ல இருக்கிறாங்க, ஆனா நான் எலும்பி வந்துட்டேன் அந்த நேரத்துல உம்மத் பிழைஞ்சிட்டும் என்று ஒரு பயம் இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே இஸ்லாம் எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய ஒரு பாடம் தான். ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு மஹல்லாவாக இருக்கலாம், ஒரு சமூகமாக இருக்கலாம், ஒற்றுமை இருக்குதே, இது ஆக முக்கியமானது. தவறுகள் நடக்காம இருக்காது, நிச்சயமாக தவறுகள் நடக்கதான் இருக்கும். ஒரு கூட்டம் ஹக்கில் இருப்பாங்க, ஒரு கூட்டம் பாத்தில் இருப்பாங்க, அதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. நிச்சயமாக அப்படி ஒரு குடும்பத்திலையும் நடக்கும், ஒரு மகளிலையும் நடக்கும், ஒரு கம்யூனிட்டியில நடக்கதான் செய்யும். ஆனா அது அணுகக்கூடிய முறை இருக்குதே, இதுதான் ஆக முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அன ஸஈமுன் பி பைத்தின் ஃபீ ரபுவத்தில் ஜன்னா, அன ஸஈமுன், நான் உங்களுக்கு கேரண்டி பண்றேன், சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு வீடு தாரதாக, நான் சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு வீடு ஒன்று தாரதாக கேரண்டி பண்றேன். யாருக்கு என்று தெரியுமா? லிமன் தரக்கல் மிரா வஇன் கான முஹிக்கன், அவர் ஹக்கில் இருக்கிறார், அவர் பாத்தில் இல்ல, அவர் ஹக்கில் இருக்கிறார், ஆனா வாக்குவாதம், அவர் சண்டை பிடிக்கிறது, பிழை உண்டாகிறது, இதை விட்டுட்டு ஹக்கில் இருந்து கொண்டு மௌனமாக இருக்கிறார், அவருக்கு சொர்க்கத்துல நான் ஒரு வீடு உண்டு, நான் கேரண்டி பண்றேன் என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். மௌலானா முஃப்தி தகி ஹஃபிலஹுல்லா அவங்க ஒரு சம்பவம் ஒன்று சொல்றாங்க. என்னுடைய வாப்பா இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரிஞ்சதுக்கு பின்னால என்னுடைய வாப்பா தான் முஃப்தி, கிராண்ட் முஃப்தி ஆஃப் பாகிஸ்தான் ஆக இருந்தான். அவர் தேவ்பந்துடைய முஃப்தி எப்ப பாகிஸ்தானுக்கு வந்தாங்களோ பாகிஸ்தான்ல கிராண்ட் முஃப்தியாக இருந்தாங்க. அந்த நேரத்துல கராச்சியில ஒரு முக்கியமான ஒரு இடத்துல கிரீம் ஒரு இடத்துல அழகான ஒரு காணி ஒன்று கிடைச்சிச்சு. அந்த காணியில பார்த்தாங்க, நாங்க முதலாவது மதரசாவை கெட்டுவோம் பாகிஸ்தான்ல என்பதா. அந்த மதரசாவை கெட்டுவதற்காக வேண்டி ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி முதல் கல்லை வைக்க போறாங்க. வைக்க போகக்கூடிய நாள்ல இன்னொரு கூட்டம் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மௌலானா முஃப்தி ஷஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த இடத்தை விட்டுட்டு அப்படியே வந்துட்டாங்க. ரூம்ல இருக்கக்கூடிய நேரத்துல லீகல் டீம் வந்துட்டாங்க, லாயர்ஸ், பொதுவா லாயர்ஸ் உங்களுக்கு தெரியும். மந்திர சொன்னாங்க, முஃப்தி சாப்பாயா போடுறதுக்கு ஒன்றும் இல்ல, தேவையில்லாத பித்ராகாரன்கள் வந்து பிரச்சனை போட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா நாங்க ஹக்கில் இருக்கிறோம், எங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த காணியங்களுக்கு உரியதுதான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க இதை கோர்ட்ஸ்ல பேசுவோம் என்பதாக சொன்னாங்க. இந்த நேரத்துல மௌலானா முஃப்தி ஷஃபி ரஹிமஹுல்லா அவங்க சொன்னாங்க, சரி கோர்ட்ல பேசி என்ன நீங்க செய்ய போறீங்க? சொன்னாங்க, ஷுவர் ஷாட், நாங்க வெத்துவோம், எல்லாமே எங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், எங்களுக்கு கவர்மெண்டால சரியா வந்த ஒரு காணி தான். சரிங்க, என்ன கிடைக்க போகுது, என்ன கிடைக்க போகுது, இந்த காணி கிடைக்க போகுதுன்னு சொன்னாங்க. ரெண்டு காரணத்துக்காக வேண்டி இதை விட்டுடுங்க என்பது ஆசை. கேட்டாங்க, என்ன விஷயம்? சொன்னாங்க, நீங்க எவ்வளவுதான் கோர்ஸ்ல போய் ஃபைட் பண்ணினாலும் இந்த காணி தானே கிடைக்க போகுது. ரெண்டு காரணம். ஒன்று சொன்னாங்க, முதலாவது விஷயம், நாங்க ஒரு நல்ல விஷயத்த செய்ய போறோம், உம்மத் ரெண்டாக உடஞ்சி பிரிஞ்சு நாங்க செய்யறது இருக்குது, இதுல நான் ஒரு பறக்கத்தை காணல என்பது. ரெண்டாவது சொன்னாங்க, நீங்க சண்டை பிடிச்சி கோர்ட்ஸ்ல போய் உண்மத்து ரெண்டா பிரிஞ்சு எதை எடுக்க போறீங்க, இந்த காணியை தான் எடுக்க போறீங்க, ஆனா நான் ஹக்கில் இருக்கிறேன், எந்த சந்தேகமும் இல்ல, இதை நான் விடுறது இருக்குது, அல்லாஹ் சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீடு ஒன்று தாரதாக ரசூலுல்லா கேரண்டியா இருக்கிறாங்க, நீங்க லாயர் கேரண்டியா இருக்கிறது இந்த காணிக்கு, ஆனா ரசூலுல்லா கேரண்டியா இருக்கிறாங்க சொர்க்கத்தில் ஒரு காணிக்கு வீடுக்கு என்பதாக. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரெண்டு மூணு மாதம் போகல 70 ஏக்கர் காணி ஒன்று கிடைச்சிச்சு. அந்த நாட்டில் உள்ள ஆகப்பெரிய ஒரு மதரசாவாக இப்ப கூட முழு உலகத்துக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய ஒரு சென்டராக அல்லாஹ்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அணுகுமுறைகள் இருக்குது. ஒரு குடும்பம் நாங்க எவ்வளவு பார்க்கிறோம், குடும்பங்களுக்கு மக்கள் எவ்வளவு பிரச்சனை, மஹல்லாக்கள் எவ்வளவு பிரச்சனை, முஸ்லிம் கம்யூனிட்டியில எவ்வளவு பிரச்சனை. வல்லாஹி செல்றேன், எங்கட நாட்டிலையும் எங்களுக்கு அல்லாஹ் ஏதோ ஒரு அமைப்புல ஒரு வெற்றி அல்லாஹ் தாரான்.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 9 நாட்களை அவனுடைய அருளால் கழிக்க வைத்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யௌமுல் நஹர், யௌமுல் ஈத் அறுத்து பலியிடக்கூடிய இந்த ஈதுல் அதுஹாவுடைய தினத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈதுல் அதுஹாவுடைய தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படி எமக்கு பணித்திருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த நாளை மகிழ்ச்சியுடைய நாளாக, அவனுடைய அன்பும் அருளும் முழுமையாக நிரம்பி இருக்கக்கூடிய நாளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இந்த ஆண்டில் எம்முடைய சமூகத்தில் ஹஜ் செய்த எம்முடைய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம் சமூகம் படுகின்ற கஷ்டங்கள் இன்னல்களை நீக்கி அல்லாஹ் இந்த சமூகத்துடைய வெற்றிக்கு உதவி செய்வானாக. மகிழ்ச்சியோடு இந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய அமல்களை அங்கீகரிக்கட்டும். தகப்பல் அல்லாஹு மின்னா வமின்கும். இறுதியாக இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லா, அல்லாஹ்விற்காக உங்கள் எல்லோரையும் நேசிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலி புதிய பொலிவுடன் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு கூட இந்த வானொலியை ஷேர் பண்ணுங்க. முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 077-101-043.
3: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
4: தாங்குடி மண்ணில் குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
5: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.

0: عليكم ورحمة الله وبركاته. الله أكبر، الله أكبر، الله أكبر، لا إله إلا الله، الله أكبر، الله أكبر، الله أكبر، ولله الحمد. கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 9 நாட்களை அவனுடைய அருளால் கழிக்க வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யௌமுல் நஹர் யௌமுல் ஈத் அறுத்து பலியிடக்கூடிய இந்த ஈதுல் அதுஹாவுடைய தினத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈதுல் அதுஹாவுடைய தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படி எமக்கு பணித்திருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த நாளை மகிழ்ச்சியுடைய நாளாக, அவனுடைய அன்பும் அருளும் முழுமையாக நிரம்பி இருக்கக்கூடிய நாளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இந்த ஆண்டில் எம்முடைய சமூகத்தில் ஹஜ் செய்த எம்முடைய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம் சமூகம் படுகின்ற கஷ்டங்கள் இன்னல்களை நீக்கி அல்லாஹ் இந்த சமூகத்துடைய வெற்றிக்கு உதவி செய்வானாக. மகிழ்ச்சியோடு இந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய அமல்களை அங்கீகரிக்கட்டும். தகப்பல் அல்லாஹு மின்னா வமின்கும். இறுதியாக இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லா, அல்லாஹ்விற்காக உங்கள் எல்லோரையும் நேசிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: உங்கள் முஸ்லிம் வானொலி புதிய பொலிவுடன் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு கூட இந்த வானொலியை ஷேர் பண்ணுங்க. முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.

0: தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0-143. தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம். இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
2: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
0: உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.
3: வணக்கம். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 9 நாட்களை அவனுடைய அருளால் கழிக்க வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யௌமுல் நஹர், யௌமுல் ஈத் அறுத்து பலியிடக்கூடிய இந்த ஈதுல் அதுஹாவுடைய தினத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஈதுல் அதுஹாவுடைய தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படி எமக்கு பணித்திருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த நாளை மகிழ்ச்சியுடைய நாளாக, அவனுடைய அன்பும் அருளும் முழுமையாக நிரம்பி இருக்கக்கூடிய நாளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இந்த ஆண்டில் எம்முடைய சமூகத்தில் ஹஜ் செய்த எம்முடைய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம் சமூகம் படுகின்ற கஷ்டங்கள் இன்னல்களை நீக்கி அல்லாஹ் இந்த சமூகத்துடைய வெற்றிக்கு உதவி செய்வானாக. மகிழ்ச்சியோடு இந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய அமல்களை அங்கீகரிக்கட்டும். தகப்பல் அல்லாஹு மின்னா வமின்கும். இறுதியாக இன்னி உஹிப்புக்கும் ஃபில்லா, அல்லாஹ்விற்காக உங்கள் எல்லோரையும் நேசிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலி புதிய பொலிவுடன் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு கூட இந்த வானொலியை ஷேர் பண்ணுங்க. முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் சிறப்பு ஒலிபரப்பில் ஹஜ் பெருநாளுடைய சிறப்பு ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஹஜ் பெண்ணால் ஜும்மா குத்துபா பிரசங்கம் கேட்க இருக்கின்றோம். இந்த ஜும்மா குத்துபா பிரசங்கமானது ஜெர்மனியிலிருந்து கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இந்த ஜும்மா குத்துபா உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அல் ஹாஃபிஸ் யாசிர் அவர்கள்.
4: الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد

صدق اللہ العظیم. وقال النبی صلی اللہ علیہ وسلم الحج عرفہ. صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم. விண்ணையும் மண்ணையும் படைத்து இவ்விரண்டுக்கு மத்தியிலும் இவ்விரண்டுக்கு அப்பாலும் எண்ணி கணக்கிட முடியாத படைப்பினங்களை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி போஷித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லவனாம் அந்த அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபால் தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தனது மௌக்கிரத்தை சுமந்தருவானாக. புனிதமிகு ஈதுல் அல்ஹாவுடைய தொழுகையை நிறைவேற்றி வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கரியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய நாள் ஈதுல் அஹாவுடைய திருநாளுடைய தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் என்பது நபி இஸ்மாயில் அலைஹி

நேயர்கள், தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்து.

திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி

உலக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்து.

தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

உலக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்

0: நன்றி ஜெசீம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை இந்திய நேரம் சரியாக பகல் 12 மணி.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
2: அனைத்து விதமான IT தீர்வுகளும் ஒரே இடத்தில் premiumfintech.k.

ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானொடுக்கின்ற நேரம் இது.
1: அதான் ஒலிக்கும் நேரம்.

உலக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்து.

உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்து.

தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜ்

உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்து.

0: உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

இஸ்லாமிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

0: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
1: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

0: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
1: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
2: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

யாக திருநாளா ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

0: தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: முபாரக்.

உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்து.

தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்து.

தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்

தியாக திருநாளாம். ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்து.

உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்

உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்து.

தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி

0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பு அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
1: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: முபாரக்.

0: தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்து.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
1: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
2: அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்து.

0: உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்து.

தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்து.

அது நெடும் சூது கொடும் பாதகன் அபுஜஹில் வஞ்சகம் நிலை நின்றதோ. பாது நெடும் சூது கொடும் பாதகன் அபுஜஹில் வஞ்சகம்

இதுபோல உலகத்தரசர்கள் வாழ்வு ஒழியாமல் நிலை நின்றதோ, போதும் இதுபோல உலகத்தரசர்கள் வாழ்வு ஒழியாமல் நிலை நின்றதோ, உம்மர் வந்தடி பரவும் எம்பிரான் அபிவாழ்வு உவந்த

நேரத்தில் தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய

0: தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

இஸ்லாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்து.

உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்து.

உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்து.

இஸ்லாமிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

0: சொர்க்கம் சென்றிட அறிவுரை கூறும் சோபித தளமே பள்ளிவாசல்.
1: நுற்பவ
0: நோயை போக்கிய நாளும் தூய்மை கொடு

0: தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: முபாரக்.

மையத்தில் தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நேர்கள் இணைந்திருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இஸ்லாமிய கீதங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகூரியம் ஹனீஃபா பாடிய மற்றொரு பாடல்.

0: உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்து.

தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள். உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளாம் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ்ஜி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.

0: உலகளாவிய ரீதியில் தியாக திருநாளா ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி மற்றும் ஸ்டார் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

ففسق عن أمر ربه أفتتخذونه وذريته أولياء من دوني وهم لكم عدو

0: சதகல்லாஹுல்லாலிம். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபகு தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
1: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
2: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

آباؤنا ولا حرمنا من دونه من شيء كذلك فعل الذين من قبلهم فهل